இங்க ஆற பர்பக் துஞ்சாரோ குரங்க மணிக்க முனி மாறின குரண்ணா பாப்பம் பிடுங்க இருக்காங்க காங்க எல்லாரும் அத்தியாக்கு வாங்க இல்பழம் மொய்க்கோ கப்போக்கோ அங்கோயில் மூப்பனைய மங்குறோம்.

0: வனாங்கோ முடி முடி தழுவை நோபுவோகரா வனாங்கோ முடி முடி தழுவை நோபுவோகர் வந்தாங்கயவரா ஒரு ராவகாணிலோ முன்பரங்கழி முன்பரங்கழி நீண்டே நீண்டே மாயங்குருவாடானோ வந்தாங்கயவரா ஒரு ராவகாணிலோ முன்பரங்கழி முன்பரங்கழி நீண்டே நீண்டே மாயங்குருவாடா
1: பியோபுக் மக் தியங்கொழு சபிநயம்தோ மத்து ஆமா கமல்குறை ஆவா
2: Kapulo nakon yulung radio recording nakon dual kuruling band dualang raman kening boy kamane kaya walangi ako nga rich lonely boy.